0: وأدخل الجنة ولت لغير ذاتي الأكدار وتنتحي لبشر الأقدار ولت لغير ذاتي الأكدار وتنتحي لبشر الأقدار أدبر إبليس وما والاه لغير نحوي ونفاه الله دجاله الذي يدور حيلا بيني وبينه
1: Benno FM radio bi nek Benno FM radio bi nek ci wetu rompoy bi nek ci commune bi jakarlok tele bi jëm iliport
2: roté ko ci suñu xolu souf xéri ségg ko motax kiren di joxe ndox mu sel fess del ak ferñant téwé sen bép xew xew kiren mo len di wétali jamono no fly mbékté ci war wi ak bësu banéx yi di bëndi té djégalen kiren ak yeen bu yagg batay di mengo ak jamono bu nek ngir doomi senegal yi ci sen dundu deug senegal tesla ukraine
3: topité plaque blé yi tambali nañ ko ci le feus fi ci dakar su fekke ne sen contrôle technique defon ngeen ko laté le 1er septembre jël len rendez-vous légui légui té dem ci bureau cap karangé ak sen document yépp bolé ko ak sen pv su fekke sen contrôle technique liko dalé le 1er septembre ngeen ko defon topité bi ak sen pv mën na nek ci ñetti wér yi ñëk yi rek bu wéso ñetti wér yi da ngeen wara defat inspection yu bess ci sen auto fi ci colobane bu dé ci région yi nak dem len ak sen document yi ci division régionale des transports routiers bi fa nek bu len xaar ba mu wéss woté len légui ci 32 824 22 22 wala 33 859 01 79
1: Benno FM radio bi nek ci wetu rompoy bi nek ci commune bi jakarlok tele bi jëm iliport Benno FM radio bi nek ci wetu rompoy bi nek ci Benno FM radio bi nek ci wetu rompoy bi nek ci commune bi jakarlok tele bi jëm iliport